கரியங் கரியமல கமால கரியமல கமரஹிமை சதர்ஜகர் பாரதி சதர்ஜகர் பகுதே சுயாம் பவ சுபங் சர்வதா சர்வ ஜகுதே துகாலங் பிரணாசி தயாலங் சரூபே சதாங்க சங்கேய பங்கங் பபுதே சதர்ஜகர் பாரதி சதர்ஜகர் பகுதே சுஜாம் பவ சுபங் சர்வதா சர்வ ஜகுதே.